0: சச்சம் சகஜம் சகனம் சததம் சத்து சங்கிரு தக்கிரு சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிரு சத்தரி சதன சச்சம் சதன சத்தி சதில் சச்சம் சகித சரித தனத சல சத்தம் சத்தம் சத்தம் சத்தம்
1: சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம்